ஏவஷ்டபதி ஜெயபிரசாத் சத்திய மருதகாய திஷ்டாக்குரு கோ ரகமனமாஹே ஜெயபிரசாத் சுகந்த தல்லாமே திசுகோ சேமிரத பரமகத பாவே ஜெயபிரசாத் பசே சுகமந்தர் திசேதி ஆயே சதாமனந்தர் ஜெயபிரசாத் கிரக சங்க பசனா ஆட் பயர் சிமரோதி சரசனா ஜெயபிரசாத் ராங்கராஸ் போக நானும் சதாத்தி ஐயதே அமன ஜோக ஜெயபிரசாத் பாட் பட்டம்பர் ஹண்டா மே திசே தியா கத்தபர் லுபாமே ஜெயபிரசாத் சுக் சே ஜ சோய் ஜெய மனாட் பயர் தாக்கா ஜஸ் கா விஜய ஜெயபிரசாத் து சபு கவு மான முக்தா கோ ஜ சரசன பகான ஜெயபிரசாத் தேரோ ரஹிதா தர்மன் சதா தியாயே கேவல பார் பிரம் பிரபஜி ஜபதுர்கே மான பாவே நானக பாத சேத்தி கர் ஜாமே ஜெயபிரசாத் ஆரோக கஞ்சன தேஹி லிபலாவத் சராம் சனேஹி ஜெயபிரசாத் ர உல்லா ரஹத் மன் சுக பாவே ஹர் ஹர் ஜஸ் கஹத் ஜெயபிரசாத் தேரே சகல சித்ரடா கே மன் சரணி பர ठाकुर பிரபதா கே ஜெயபிரசாத் துஜகோ நா பஹுச்சே மன் சா சா சிமரோ பிரபு உச்சே ஜெயபிரசாத் பாயி துர்லப தே நானக தாக்கி பகத் கரே ஹே ஜெயபிரசாத் ஆ புகன பஹரிஜே மன் தி சிமரத் கே ஆலஸ் கிஜாய ஜெயபிரசாத் அசுபாஸ்த சுபாரி மன் தி சிபிரப் கோ கபூனா பிசாரி ஜெயபிரசாத் பாக மிலகதனா ராக புரோயே பிரப அப்னே மனா ஜன தேரி மன பனத் பனாய் ஊடத பேட் ச திசே தியாய் திசே தியாய் ஜோ ஏக அலக்க இஹ உஹ நானக திரி ரக்கா ஜெயபிரசாத் கரே புன பஹு தான மன ஆட் பஹர் கர்த சகா தியான ஜெயபிரசாத் உமா சார் பவஹாரி திஸ் பிரபு கோ சா சா சிதாரி ஜெயபிரசாத் தெரா சுந்தர ரூப சுபரவ் சிம்ரோ சதா அனூப ஜெயபிரசாத் தெரி நிக்கி ஜாத சுபரவ் சிம்ர சதா தின ராத் ஜெயபிரசாத் தேரி பதரஹாய் குருபிரசாத் நானக ஜஸ் கஹாய் ஜெயபிரசாத் சுனே கர்ண நாத் ஜெயபிரசாத் பேகே பிஸ்மாத் ஜெயபிரசாத் போலே அமிர்த ரசனா ஜெயபிரசாத் சுக் சே ஜெய பசனா ஜெயபிரசாத் ஹஸ்த கர் சலே ஜெயபிரசாத் சம்பூர்ண ஃபலே ஜெயபிரசாத் பரமகத பாவே ஜெயபிரசாத் சுக் சஹ சமாவே ஐசா பிரப தியாக பரகத லாகோ குருபிரசாத் நானக மன ஜாகோ ஜெயபிரசாத் தும் பிரகட சம்சார் திஸ் பிரபு கோ மூலா மனோ விசார் ஜெயபிரசாத் தேரா பிரதாப் ரே மன் மூர்த்த தா கோ ஜாப் ஜெயபிரசாத் தரே கார்ஜ பூரே திசே ஜான மன் சதா ஹஜூரே ஜெயபிரசாத் தும் பாவே சாஜ் ரே மன் மேரே தும் தா சிவராஜ் ஜெயபிரசாத் சபகீகத் ஹோயே நானக ஜாப் ஜப ஜப சோயே ஆப் ஜபாயே ஜப சோ நாஹூ ஆப் காவாயே சோ ஹர் குண காவோ பிரபு கிருபாதே ஹுவே பிரகாஷ் பிரபு தயாத்தே கமல விகாஸ் பிரபு சுப்ரசன் பசே மனசோயே பிரபு தயாத்தே மத் ஊத்தம ஹோயே சர்வநிதான் பிரபு தேரி மாயா ஆபோ கஷுனா கெனுஹோ லயா ஜித் ஜித் லாபோ தித் லகே ஹர நாத் நானு கின்கா கஷுனா ஹாத் சலோக் அகம் அகாத் பார் பிரம் சோயே ஜோ ஜோ கஹே சுமுக்தா ஹோயே சுன்மித்தா நானுக் பினவந்தா சாத் ஜனாகி அச்சர்ஜ கதா அஷ்டபதி.

ஹராம் கோர அசங்கம் இருக்கிறதாய ஜோர் அசங்களோட தியாக்கம்மாஹே அசங்க பாப்பி பாப் கருதாய அசங்குடையார் குடை பெறாஹே அசங்கம் லேச்சு மலை பாக்கு காஹே அசங்க.